மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில பண்ணுவானது ஏரைகளை பற்றி யான் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரன் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

0: ராமன் நகாணிகர் இல்லாடு பாரி பொருளோடு பதவனினாரு அஞ்சாது இரு ராகஜானுடு பிர்சே மாத்திரவத்து மகாமல்ல பண்டித்தேரு வன்பினியான அர்த்தமால் தோண்டே உருடஞ்சு பாத்திர உண்டு பதவன்பினாரு பாகவத்தேரு பாகவத்தேரு பண்டதாத பகாரோ பகவத் பக்த ககாரோ கர்ப்பவர்ஜித தகாரோ தத்துவ நிர்ணய வகாரோ வாக் பாட்டியேச் இது கொத்தித்தினாரு பாகவத்தேராது
1: சங்கீத ஜானபோடு
0: காலி பதபனியர மாத்திர கொத்தித்துண்டையா வந்து சங்கீத ஜான ஜானத ஒட்டிக்கே விஷய ஜான லாபோட அப்படின்னு

ராமண்ண காணிகன இல்லது ஆசைப்படையினாரு விக்ரமராஜே. அதுக்கு அனுகிரக கொர்னாயே சனிதேவரு. சனிதேவரு காணிகர்ன ஜாதி தான் பண் பேரு. தேவருக்கு ஜாதி தர்ம உலைஜி ஆண்டா ஒரு காணிகே மலப்பு நஞ்சின பேர்லன்னு சனிதேவரு மலப்பேரு. கொஞ்சம் காணுக்கு திக்கு நஞ்சினா கொஞ்சம் அவு தாராயாவடு அத்தனை கரும்பாவடு கொஜண்டிலா ஒரு அந்த எஞ்ச ஆடகே ஆடகே புண்டுது புண்டுது பிடிப்பேரா அவே ரீதியில் சனி பத்துண்டா ஆயன பரலாது பிடிப்பணும் பண்பின சத்யா ஆ ரூபோட ஆய காணிகே ராமண்ண காணிகே கொர்ணஞ்சனா ஆ கொஞ்சம் ஆசயோகப்படாது சனிதேவேர்ன ஆஜ்ஞத லெக்க கணகாபுரா பண்பினஞ்சன உருணும் ஆ ராமண்ண காணிகன குடும்பத்தங்களுக்கு விடுத்து கூறியகே விக்ரமாதித்யே இஞ்சித்தின பொருள கதைன்னு புண்ணியப்பிரதவாயின கதைன்னு மகாராஷ்டிர பாஷிடு வரிதித்தேரு அவனு சின்மயதாசர் கன்னடுகு கொனத்தேரு சின்மயதாசர் பண்பினார்ன புதரு தும்பு லட்சுமணதாசர் நிட்டு ஆன கெக்கலடு கொஞ்சி கப்புத கெரையித்தண்டிகே அவு மாஜோடு நாண்டா ஈ விக்ரமாதித்யன சரித்திரனு யக்ஷகான ரூபோடு பருடு பரவுடு பண்ணுது ஆனகுரு மகாலிங்க தேவரு பண்டிருக்கே அஞ்சா ஆ மகாலிங்க குரு பண்டிலக்கா ஆ சின்மயதாசர் லக்ஷ்மணதாசர் யக்ஷகான தாட்டிட்டு நின்று பரையரு அயில் உட்காருக்கு சின்மயதாசர்னு புதராண்டு யதி கண பிராசங்கதால தெரியாது தெரிப்பின ரூபடு என வரைத்தே அவனை புத்தியந்தர்னங்களை சரிமல்த்து வந்து போடு பண்பினா கொஞ்சி வாரி வினயனும் ஆறு பிரதர்சனம் அல்தேரு மாத்திரத்து நின்று ஓதுது கேண்டுது நின்ன ஜனக்குலைக்கு தெரிப்பாவனகளே என்ன 20,000 நமஸ்காரம் உண்டு வந்து பண்டேரு அர்ண நமஸ்காரம்னு படையாரு ஆர்நாது மல்ல ஜனக்குரு நம்ம கண்டித்தாத்து அர்ண சஜ்ஜனிக்கே மல்லே ஐக்கு போடாது யக்ஷகான ரூபடிப்பு நஞ்சின ஈ ஒஞ்சி கிரந்தனும் இனி காணக தாளமத்தில ரூபத சேவைடு புண்ணியக்ஷேத்திர வாய நஞ்சின ஈ பஜிப்பேடு நம்ம குப்பாவ நஞ்சின அவகாசனும் க்ஷேத்திரத தர்மதர்சிலும் ஆடழித்த மண்டலத்துக்கு மலத்து கொடுத்தேரு ஈ கதைனு முல்பா தாளமதில ரூபோடு வியக்தப்படிசே நஞ்சின மாத ஹிம்மேளத மும்மேளத கலாவிதரிகளா பத்து சேரி நஞ்சின பக்த ஜனுக்கலைகளா மாத்திரைகளா சுவாமி சனீஸ்வரே சன்மங்களோடு உண்டு மாறுபாடு பண்ணுது மாத்திரல பிரார்த்தனை மாறுபடுது நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாயி புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யான நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.

ரேடியோ சாரங் 107.8 எஃப்எம் ரங்கு ரங்கு த பதுக்கு. பின்னரே பார்த்திருக்கிறேன்.

0: சுற்றி சேவனை இருந்து இத்தையான சசி செய்வ பகவதி அப்படியான சேவை மூலம் விளக்கப்படப்ப சசி செய்ய மேலும் கலாவிலையாக போகணும் இல்லை சார்.
1: இறங்கிட்டு ஏற்றுக்கிறாங்க
0: ஐயோ இருபத்தாம் மூணு வருஷம் பிராயம்
1: பத்திராடு வருஷத்த பாலியலில் இரு சகனங்கள் பக்தர்கள்
0: ஆசீர்வாதத்தை கோட்டி யக்ஷகானத மணி சாமான மல்பனா ஐத்த பரிக்கர பூரா தயார் மல்பே இத்த கட்டில் ஆஜின மேள உண்டு ஆஜி மேளத்தில் மணி சாமான பண்ண கிரீட்ட நின் மத்த புல்லொந்துள்ளேன் என்ன ஒட்டுக்கு மஸ்த பத்னாஜி ஜனக்குள் உள்ள ஐட்டு மலமல்ல யக்ஷகான கலாவிதரி மாத்த பண்பண்ணா கட்டீல் மேளத பிரதி கலாவிதரில் கொஞ்சம் பதினைந்து ஜன கட்டீல் மேளத கலாவிதர் அண்ட யான் ஒரி பேத்த மேளதே அஞ்சந்த கௌத்திக்கன பாக்ய அஞ்ச கட்டீல் மேளத தனிக்கலாயின தேவபிரசாத் கல்லாடி தேவபிரசாத் ஷெட்ரு எங்கைன என்ன எட்டேப்பன தூது என்ன படத்தனு தூது எங்கா வேலையை கொடுத்துரு அட்டு சந்தோஷ படைத்தே அட்டு மஸ்து இங்க சம்பளம் அந்த கொடுத்தர் தால தந்தர் ஜந்த பேந்து வந்துள்ள கொஞ்சம் வேலை அவ உந்துனே பண்டாண்ட தும்புதானே மல்போடு வந்து ஆலோசனை மந்தன மாத்த வேலையில கொத்துணு
1: யக்ஷகன கலாவிதர் அவடு பேத்தையே ஒவ்வொரு கலாவிதர் அவடு ரங்கோடு மல்ல ராஜாது மல்ல ஆஸ்தி பதுக்கு போறப்புண்டு அண்ட இல்லட போனக படப்பத்து இல்லதுல இப்படி கொஞ்சி உரவர கொஞ்சி பொண்டி நுப்புகள தாத்தோர பரிப்பினா தினல ஒப்புண்டு இரண கொஞ்சி யக்ஷகான ரங்கு ரங்கத இலைக்கு இல்லதக்கெல்லாம் ப்ரோத்சாகம் செய்து
0: இல்லத்தக்கல மஸ்து ப்ரோத்சாகித்த என்னச்சி மஞ்சப்ப பூஜாரில் என்னன்னு யக்ஷகான கடப்படுத்துரு ஆறு போடித்தனத்து என்னன்னு வெந்தது எங்க ஆ பொறுத்தோடையான மேலோ பர்ப்பணஞ்சிர பொறுத்தோடு பாலகலாவிதி பண்ட அப்பக்க சம்பளதால் இஜி அப்பக்க என்னன்னு தும்பு போல மகாந்து கடப்படுனார் ஆறு அவை எடுத்த புக்க யான ஆறு அவை திம்மப்ப குஜரான்ற என்ன இல்லடே என பதுக்குன எடுத்த

மாத்தர்ல வன் பேரு கோரிக்கை தந்து புள்ளியானது அந்த புள்ளியாயி புக்கனே கோரிக்கை பண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தப்பதுக்கு.